அண்ணாசா அப்புறம் கப்பலும் இன்னும் சோகமா சேப்பி சேர்வு போகுவேன் மாதா ஜாதா.